0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட தொட

0: My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.
1: வந்து போகும் மஞ்சும் தணுப்பும் அன்னும் துணைக்கு நீயொரால்